தங்கனை உணரட்டு மேக வசந்தம் புலரட்டு நிறைய தங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு.

0: சீக்கிரமா
1: வா.
0: ஒண்ணு மட்டும் தான் அவ இல்ல
1: இல்லச்சு வந்துடுறேன்.

0: குடி இந்த கட்டிக்க. நீ உனக்காக டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்க.
1: வேண்டாம் குடி, யாராவது பாத்திர போறாங்க. ஐயோ
0: குடிக்கலையா? குடிச்சிருக்கல கட்டிக்க.

0: கையை உடைச்ச மாதிரி நீ நடிச்சா போதும், அதை அவன் பார்த்தா போதும்.
1: இன்னும் நல்லா சிரி.
2: அறிவில கையில் அடிபட்டு சிரிக்கிற
1: டா புன்னகையே.
2: இன்னும் கொஞ்சம்